0: அம்மா, ஏ அம்மா, சே போட்டோட்டாக்கு சே கேத்தும் சீடாயிச் சம்மா?
1: பாக்கி ஜிபன்டா தோய் போட்டோட்டாக்கு சாய்சாய் கட்டிச் சிபலு சரம்மா. ஏன் போட்டோட்டாய் தமோ ஐயோ கழோ, பரோ கழோ.

0: அம்மா, ஏ அம்மா, சே போட்டோட்டாக்கு சே கேத்தம் சிடாயிச் சம்மா?
1: பாக்கி ஜிபன்டத்தை போட்டோட்டாக்கு சாய்சாய் கட்டிச் சிபலு சரம்மா. ஏய் போட்டோட்டாய் தம் ஓயாக்காள் பருக்காள். கோன் ஓச்சியாவு ஜிபன்றே? ஹாம், கோன்து கோவுச்சு? காய்ம் டாக்துலு?
0: அம்மா, ராத்தி எகட்ட வாஜிவோ. காய்மா கேத்தம் விளே?
1: மத்தே போக்க நை சரம்மா, தூ ஜா காய்னவு.
0: ஐயோ, மோ காய்னேவி. மோ பெட்டகலி போடி ஜாவுச்சி. தின்ன தீட்டபில ஜாகண்டே காய்திலு அம்மா. அவு கிச்சி காய்னே. அம்மோ காய்னேவி.
1: காய்லினா, மத்தே போக்க நை.
0: மத்தே வி போக்க நை அம்மா. மோ ஏடி பசலி அம்மா. தூ காய்வோ, தாப்ரே மோ ஜாய் காய்வி.
1: சூன் சரம்மா, மோ ஜனே பந்துங்க அப்பேக்கியா கரிச்சி. சே ஆசிலே, அமே சாங்கோய் காய்வா.
0: ஐயோ, பந்து? ஐயோ, சே டாக்டர் சாப பார்கவத?
1: ஹா ஹா, சே டாக்டர் பார்கவ.
0: அம்மா, இத்து ராத்திர ஆசிவு அம்மா?
1: ஹா.
0: ஐயோ, மது ஆக்குடு கைக்கிற்று கோனு அம்மா. முத்து கிச்ச காய்வாக்கு கோரினி?
1: து வியாஸ்தா வானா, சேமானுக்கு காய்வா வேவச்தா, சேமானு நிஜே கரியவில் கைச்சுந்தி.
0: அவு சாங்கிரி காய்வாக்கு உச்சு?
1: சேமானு ஆக பாஞ்சுந்து, து எம்தி சானியா ஹச்சு கேங்கி?
0: கேம்தி சானியா இவினாய் அம்மா? மு ஜாய், கிச்சி கோரே.
1: கிச்சி கரிவா தர்க்கார் நாய். துஜா, கபாட் கொலிவு, செமனே ஆசிகலே போதுவே.